0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறக்காமடி சிரிச்சான்.

0: மரம் ஆகத்தி மிகிட திமிரத்தை
1: ி நாட்டிலி முக்கிளி பொட்டு கழிக்கண கடலின் குட்டிகள் அக்கரை முத்து கணக்கொரு கொச்சு